நிமம்பம் ஜவஹர்லால் கோம்ப பாசி தவிர தொடர்ந்து தான் சரி விசாக்கி சங்கை சினல் தௌசி நசு நிமிதாங்கமதி ஹயங் தம்சரிவ தருண் சிங் சம்லப் நங்க சிங் சரி தருண் பனி நிங்சிங் சபை ஹெக்லோபுக தான் ஜகனி நாரோலி கொஞ்சல் நசிக்கு தருண்டு தம்சரி எம் ஏ எஸ் வாயு ஸ்டுடியோகி ஃபவுண்டர் நோமாய்தேம் பிரேம் கிஷன்க உணதுன வரி சாப உணவிகத்தபி முத்தும் லங்லின்தோன் கங்லா சேனல்லி ரிலே லவுதுனா பூங் தருக்கு மணி நிஃபு குங்கி தருண் சனுசகனி தருண்ட தம்சரி அஹும் சாம்பம் அனிஸ்வரி தேவி நசப்ப குனுங்கிசையமதி சக்தம் தெங்மந்திரிங்கை அஹும் சுப தாங்கக்த ஃபும்திகி தாந்தா அயிப டோக்டர் கே ஹை சமுங்கௌ கொஞ்சல்த லைஸ்ட்ரம் நிலச்சந்திரமதி குயரப்பம் மீனாட்சி புதோப்பி நோம்பம் ரோமா தாசிக்கு சை தகஜகனி நிமிடம் பூங் தருக்கு மணி நிஃபுமங்க தாசிக்கு சைசக்பி சிசகுரு மயும் சுசித்ரா தேவி சைரிங்ப பிமோல் பிபௌ புதோப்ப ஹெக்ரிசம் தேவேந்திர தாகி சை தாஜப ஹெக்லோய்பக லாந்துக்சகனி பாவுகி சத்தம் நசி நிமிடம் பூங் நிபால் கமினிட் மங்க தம்சரி குட் ஈவினிங் மணிப்பூர் நசி நோமாய்சி நிமிடவனா குட் ஈவினிங் மணிப்பூர் தம்சரி லைவ் ஃபோன் இன் மணிப்பூரி ஃபில்ம் இசை லம்கோய் வாரித யும்பம் ஒய்வ தோரம் நிங்சிங்பகி மிகுத்தோங்த தம்சரி நிமிடம் பூங் மாப்பல்க மினிட் மங்க கசிக்கு தோரம்த தான்ஜகனி நோங்தோம்பம் கொஞ்சம் மோகன்க உணதுன வாரி சாபகி மகா சதரக் பனி சுப சருப் உணபிகதப திலீப் மயிங்பம் நிமிடம் பூங் தரித் பூ மாப்பல்க மினிட் குன்றா மங்க சனுசகனி நாருளி கொஞ்சல் கசிக்கு தோரம்த தம்சரி வாரிகி நாச்சோம் கசிக்கு தோரம்த அயுக்கி லாய்ச ஹைரிப்ப வாரி எசகி மகா சதரக்ப அஹும் சுப சருப் சந்தோசகனி ஐ பி மெலோதி கொஞ்சிங்பம் தருண் நாந்தூப்பிகதவி தோக்சோம் புஷ்பராணி நிமிடம் பூங் தராக மினிட் மங்க சத்தம்பத்தம்த தோங்க தோங்கன்ப சைசக்ப சைசக்பி சிங் கொஞ்சல்த கீத் தம்சரி

0: ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ
1: ஹலோ
0: குட் ஈவினிங்
1: ஹலோ சார்
0: குட் ஈவினிங் மணி பொண்ணு கனாம் கனாவை பிரபனோ
1: கவாதகி
0: மெம்தோய் ஹோய் மெம்தோய் சி ஹோபி ஹோபி செலக் சுமாலி கரம்ப நுங்காய் விசை தாசிகி
1: குஜி
0: சி தம்லபனி நோந்தை தவுதோ ஹோய் ஹோய் ஹோய் யானி யானி தாமினி சி அம்பசவ விசை நிகோ ஹோய் நுமிதாங்கி சாகி சிங் சாபிரபுரோ நுமிதாங்கி சாக் சாபிரபுரா என ஹங்சபனிதா
1: ஹவாய் வந்து
0: மத்தங்கோயங்கங்க தாரேனே துதிகோ ஆ சார் ஹோய் ஹோய் ஹோய் அமின் தோய் யாம் நுங்காய் ஜெய் தோரம் ஜெ சரோ யா பிரக் பன்சி அஹான் போயின தின ஜெபகோ கி அனோபமரோ பமசு ஹெங்கட் பகி நுங்காய் பது பௌஜெபகோ லுயின ந கன் பிரக் பை சை சிகதல் தம் ஜெரி மயாம் புன தாமினரசி வெல்கம்